சர்வத்திர போக்காய் கே சர்வத்திர திராணாய் கே சர்வத்திர பிராணாய் கே சர்வத்திர தேசாய் கே சர்வத்திர பேசாய் கே சர்வத்திர மானியா சதேவம் பிரதானியா கே சர்வத்திர ஜாப்பியா கே சர்வத்திர தாப்பியா.